0: இது ஆர்எம் ஃப்ரீ வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக காலை 7 மணி ஆகிறது.
1: சென்டர் 94 நோர்த் சவுத் 95.6 ஈஸ்ட் வெஸ்ட் 98.2 You are listening to RM3 Radio.

0: நிற்பது நன்றானால் நடப்பதும் நன்றாகும். என் அன்பாண்ட ஆர்எம் ஃப்ரீ வானொலியின் பிரியமான இரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளமாண்ட செவ்வாய்க்கிழமை திட்டிக்கும் காலை வணக்கம். செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதி, நம் மாதத்தின் வைகாசி மாதத்தின் 26ஆம் நாள். செவ்வாய்க்கிழமை பொழுதினில் நாம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி தானே. நாளோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும், அதாவது சரியாக காலை 7 மணிக்கு தொடங்கி 8 மணி வரை 1 மணி நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் முதலாவது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி.
1: தேனிசை அரங்கம்,
2: தேனிசை அரங்கம்,
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
0: பிறந்துள்ள இந்த புதிய நாளில் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் மகிழ் செழிப்பையும் வசந்தத்தையும் நிறைவாக அளித்தர வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா,

சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் இயற்றப்பட்ட ஒரு இன்னும் ஒரு புகழ்பெற்ற பக்தி பாடலாகும். இது முருகப்பெருமானின் திருவிளையாடல் விவரிக்கும் காவடி சிந்து வகையை

அமரகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் புனிந்த பக்தி மிகும் பாடல்களை நீங்கள் கேட்டீர்கள். இதோ வருவது உங்கள் வலுவர் வாக்கு தினம். ஒரு திருக்குறளை கற்போம்.

0: வாழ்க தமிழ் மொழி வளர்க குரல் நெறி பொருட்பால் அதிகாரம் குடிமை நொபிலிட்டி ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார்குடி பிறந்தாள். பொருள் நல்ல குடும்பத்தில் பிறந்தார் ஒழுக்கமும் உண்மை நானும் என்றும் இம்மூன்றிலிருந்தும் விழமாட்டார் என்பதே இதன் பொருளாகும். That is, the highborn will never deviate from these three: good manners, truthfulness and modesty. இது உங்கள் விருப்பமான தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் கேட்டு கேட்டு ரசிக்கலாம்.
1: தேனிசை அரங்கம் காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
3: The best songs on

வணக்கம். நீங்கள் ரசித்து கொண்டிருக்கும் உங்கள் ஆரம்ப்ரை வானொலி, உங்கள் தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி. இதோ வருவன துளி வரும் சில தேனிசை பாடல்கள். சரியாக 8 மணி வரை

இது வருவது உங்களுக்காகவே. இப்பழைய பாடல் பாக பிரிவினை படத்தில் வந்துள்ள தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் இன்று தொடங்கும்.

இந்த பாடலை அம்மையார் ஒருவர் கேட்க விரும்பி கேட்கும் இந்த பாடல் இதோ அம்மா உங்களுக்காக வெறும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கும்

புதியதாய் மலர்வது பூக்கள் மட்டுமல்ல நம் மனங்களும் தான். நலமாக மகிழ்வோம், வாழ்வோம் அன்புடனும் பாசத்துடனும் நட்புடனும் அருளுடனும்.

நீதிமொழி வாய்ஸ் சேயிங் அவை பிரார்த்தி அவர்கள் இயற்றி அருளிய ஆட்டிச்சூடி ஈவது விளக்கே ஹிந்தர்ஸ் நோட் வான்ஸ் சாரிட்டி.

சிறப்பாக அன்பர்கள் விருப்பி கேட்டிருக்கும் பாடல் இது. வாசுகி வாசுகி வள்ளுவன் வாசுகி.

அரசியல் படத்து பாடல் இது. குரல் கொடுக்கின்றவர்கள் உமா ராமணனும் ஹரிஷ் ராகவேந்திரா. சிறப்பாக இந்த பாடலை ஐயோஜகம் பாவிலிருந்து அம்மா மனோன் பெருமாள், பேரன் சோமசேகரன், சோழன், பேட்டி செந்தாமரை, மகன் சஞ்சீவன், ஜேசன், மருமகள் சந்தி, கெசிலா அன்னி, வனேசா, மாலினி, தங்கைமார்கள் ரோஜாமணி, வாணி, வசந்தா, ரூபி, தம்பிமார்கள் சந்திரன், சுந்தரன், வீரன், பாட்டி தங்கச்சி, பாட்டி சுபமா, தேவி, நிலம், வனிதா மற்றும் அவை சங்கத்தார்கள் ஆகியோரின் சார்பில்.

உங்கள் இன்றைய நாளில் புதுமைகள் தொடரட்டும், மாற்றங்கள் மலரட்டும், இன்னிசை முழங்கட்டும், எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி நிலைகட்டும். இது உங்களுக்காக வறுமையான பாடல், காற்றிலே வருகின்ற சத்யபிரகாஷ் அவர்கள் குரலில்.

ஒளி வரும் அடுத்த தேனிசை பாடலை கேட்போமா? ஆம், புகழ்பெற்ற ஒரு பாடல் என்பதால் நீங்கள் அடிக்கடி கேட்க விரும்பும் ஒரு புகழ்பெற்ற பாடல், காத்திருப்பேன் உந்த வாசலில் என்ற வரிகளுக்கு உங்கள் வாசலில் காத்திருப்பேன் என்றது என்று நேரடி அட்டம். இந்த வரிகள் பொதுவாக காதல் பாடல்கள் நீங்கள் வரும் வரை உங்கள் வாசலிலேயே அன்புடன் காத்திருப்பேன் என்ற ஆண்ட ஏக்கம் மற்றும் காத்திருப்பு உணர்வை வெளிப்படுத்த பயன்படுகின்றன. ஆம், சிறப்பாக இந்த பாடலில் அன்புக்குரியவர்களுக்கு அம்மா நீலம் அமசே அக்கவனிதா, கணவன் காசன், ராமன் குடும்பத்தார் அமாதேவி மற்றும் கணவன் தர்மா அபசாமி குடும்பத்தார், ஃப்ரம் வாக்கு அம்மா வினுதா யாவு, அம்மா உமா கங்காது ஃப்ரம் பெஜிதோம்போ, மற்றும் நம் தொழில் அன்பர்கள், எல்லா தொழில் அன்பர்கள் சார்பிலும் அன்புடன் வழங்கும் இந்த பாடல் இதோ உங்களுக்காக. எம்மோது இருந்து இப்பாடல் எங்கூட கூடவே நீங்கள் கேட்டு கேட்டு ரசிக்கலாம்.

ஆமாம், அன்பு மிகும் ரசிகர்களே, அடிக்காலை எழுந்து கடவுளை நினைத்து சிறு புன்னகையுடன் இன்றைய நாளை ஊக்கத்துடன் தொடங்குங்கள். இறைவனின் அருளால் உள்ளம் மகிழத்தும் இன்னால் உங்களுக்கு நல்ல தரும் நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சகலவிதமான சந்தோஷங்களும் வந்திடைய வேண்டுகின்றேன். இதோ உங்களுக்காக நாம் தரும் இந்த பாடல், ஓ ஸ்நேகிதி ஸ்நேகிதி. அழகான காலை பொழுது, குளிரான காற்று, மேக மோதிய வானம், முகம் காத்து துடிக்கும் சூரியன் இதனுடன் உங்கள் புன்னகையுடன் மலரட்டும் இந்திய இனிய காலை.

ஆரோக்கியமான வாழ்வுக்கு உடல்நலம் குறிப்பு. ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு சீரான உணவு, முறையான உடற்பயிற்சி மற்றும் நல்ல தூக்கம் ஆகியவை அவசியம். உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சில எளிய சிறந்த வழிகள். உங்கள் உணவில் காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள் மற்றும் புரத சத்துக்கள் நிறைந்த பருப்பு வகைகளை சேர்த்து கொள்ளுங்கள். சர்க்கரை, உப்பு மற்றும் கிட்ட கொழுப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். தினமும் குறைந்தது 2 முதல் 3 லிட்டர் வரை தண்ணீர் குடியுங்கள். இது உங்கள் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி செரிமானத்தை மேம்படுத்தும்.

செவ்வாய்க்கிழமைக்கு ஜூன் மாதம் 9ஆம் நாள் உங்கள் பிறந்த நாள். இதோ பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். புண்ணிய தினம் இன்று பிறந்த நாள் அல்லவா?

0: நாளை முன்னிட்டு சிறப்பாக அடுத்த பாடலை மூக்க உளிருந்து திரு கோவிந்தன் அமசி பிறந்த நாள் விழாவுக்காக மனைவி நீலம் மகள் அருவி மற்றும் பேட்டி நேசி மற்றும் அமாசை குடும்பத்தார் இதனை முன்னிட்டு இவருக்காக நண்பர்கள் பேச்சு வகுப்பு தமிழ் பேச்சு வகுப்பு தமிழ் லீக் மற்றும் எல்லா ஆசிரியர்களும் ஐயா விஜய் அம்மா சரோஜ் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். மேலும் சிறப்பாக இந்த பாடலை முனக்க உளிர்ந்து ரூபன் நல்ல தம்பி பிறந்த நாள் விழாவுக்காக மமலிகை தம்பி காசன் தங்கி ஃபினா அத்தா மிவன் நேசன் அமைதி கேசில நம் நல்ல தம்பி குடும்பத்தார் மற்றும் பெரியம்மா தேவன்றி சின்னம்மா நீலா ராஜேந்திரி சின்னம்மா வள்ளி மற்றும் லோகநாதன் குடும்பத்தார் நல்ல தம்பி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலை குஷ்புவின் உளிருந்து நளினி தைலம் பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் பரமா தாராஜன் மகள் வனிசா ருடி பேட்டி எல்வினா அத்தா ராஜன் அத்தா நடன் சகதேவன் பாலன் அன்னை பெமால் அன்னை அன்பா அன்னை அண்ணன் சிவன் ராஜேசன் ரூபன் கணேசன் பேரன் திலன் அக்கா வள்ளி வினா கவேதி மகள் ராஜினி பமேலா மற்றும் கரம்பன் குடும்பத்தார் வளாதன் குடும்பத்தார் பெஞ்சையா குடும்பத்தார் மற்றும் குணந்தன் குடும்பத்தார் தனம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலை சரவணன் ஆமுகம் திருவதி அழகன் கமலன் அருளன் ஷலினி சிவன் செவ்வா முருகப்பன் நாயக்கன் குடும்பத்தார் போவாலும் சீதளமன் திருக்கோவில் சங்கத்தார்கள் ஆகியோரின் சார்பில் கப்மலூர் ஊழிருந்து ராமா ராதா யுனா யுவினா ராமசாமி சான்வி நிலனா நீல்சன் மற்றும் உதயோம் ஜெயோம் முத்துசாமி குடும்பத்தார் கோவிந்தன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் மகுடன் வழங்கும் அடுத்த பாடல் ஒரு வாழ்த்து பாடல். உங்களுக்காக விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இது. நூறு ஆண்டு வாழ்க்கை நலமாக வாழ்க. மெனி மெனி மோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே.
1: மெனி மெனி மோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே.

Self help is the best help. நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி இனிய பாடலுடன் இவ்வாழ்த்து பாடலுடன் நிறைவு பெறும். எமது அடுத்த ஒளிபரப்பு சரியாக பிற்பகல் ஒரு மணிக்கு எமது மொரிஷியஸ் வானொலியில் உங்கள் மங்கை அருளி நிகழ்ச்சி. நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் வர்ஷா அவர்கள் வழங்கும் தெலுங்கு மொழி துளி ராகாலு எனும் நிகழ்ச்சி இடம்பெறும். உங்கள் அனைவருக்கும் எண்ணம் நிறைந்த வணக்கத்தை கூறிய விடை பெருந்தவள் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி அஜய் அரசி. இன்றைக்கு நீங்கள் சிரிச்ச முகம் முகத்தோடு இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். சிரிக்க முகம் என்றால் அழகான முகம் அல்லவா? இதோ, so you please keep always smiling. Have a nice day ahead. Take care. Be safe. Wishing you all the best. Nandri.